குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குருர் சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஹமாரி ஜீவன் கே சப்ஸே பஹலே குரு, சப்ஸே பஹலா நமன் ஹமாரே மாதா பிதா கோ, ஜோ ஹமேஷா உஸ் மோம்பத்தி கீ தரஹ ரஹதே ஹை, ஜோ குத் ஜல் கர் சப்கோ உஜாலா தே தேதீ ஹை, ஔர் ஃபிர் ஹமாரே சிக்ஷக் ஜோ ஹஜாரோ ஃபூலோ கீ ஏக் மாலா பனா தேதே ஹை, ஹஜாரோ ரங்கோ கீ ஏக் ரங்கோலி, ஹஜாரோ தியோ சே ஏக் ஆர்த்தி கீ தாலி சஜா தேதே ஹை, ஔர் ஹஜாரோ பச்சோ கீ ஜிந்தகி கோ ஸ்வர்க் பனா தேதே ஹை. தோ ரெயின்போ இண்டியா கே சபி லிஸ்னர்ஸ் கோ சிக்ஷக் திவஸ் யானி கீ டீச்சர்ஸ் டே கீ ஹார்திக் சுப்காமனாயே, ஜோ கீ ஹர் சால் 5 செப்டம்பர் யானி ஆஜ் கே தின் மனாயா ஜாதா ஹை. க்யூ வோ ஆப்கோ பதாயேகி ஆஜ் சே குஷி, யானி கீ மே ஓன்லி ஆன் ப்ரோகிராம் குட் மார்னிங் டெல்லி ஜோ கீ ஷுரு ஹோ கியா ரெயின்போ ஸ்டேஷன் 102.6 பர்.